காலத்தாலும் காதலே கல்ஹாரஹாரவுமாயிருக்கும் கல்யாண ரூபனாகும் கண்ணன் கரலே கவர்ந்தரா.

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி யாரு ஹீரோ?
2: FM 90.4. It's Rhythm of Palakkad.